0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரபாகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரு கித்தனை என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய பாடல் சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசையில் நிறைவாக சங்கரி சங்குரு, சாவேரி ராகம் ஆதி தாளம், ஷியாமா சாஸ்திரி இயற்றிய பாடல்.

0: இதுவரை ஒலித்தது லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு. ஜி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலில் பட்டி விடுவராது, மஞ்சரி ராகம் ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Veena recital by R.S. Jayalakshmi. She begins with Patti Viduva Radu in Rag Manjari set to Adi Taal, a composition by Thyagarajar.

0: அடுத்து மரிவேறு ஆனந்த பைரவி ராகம் மிஸ்டர் சாப்புத்தாளம் ஷாமா சாஸ்திரியின் கீர்த்தனை.
1: You can now listen to Marivere in Rag Ananda Bhairavi set to Mr. Chaputal, a composition by Syama Sastri.

0: அடுத்து நீ பாட நீ கான ராகம் சாரங்கா கண்டச்சாப்பு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை
1: ஆர் எஸ் ஜெயலட்சுமி நவ் பிரசன்ஸ் நீ வாட நீ கான இன் ராக் சாரங்கா செட் டு கண்டச்சாப்பு தாள் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: அடுத்து சீதம்ம மாயம்ம வசந்த ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.
1: You can now listen to சீதம்ம மாயம்ம in ராக வசந்தா set to ரூபகம் தாள், a composition by தியாகராஜர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை. திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கலிக்கியுண்டே, கீரவாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by R.S. Jayalakshmi. She is accompanied on the Mridangam by Thiruvidai Marudur S. Shankaran and on the Ghatam by Ernakulam S. Ramakrishnan. She continues her Veena recital with Kalikiunte in Rag Keeravani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்.
1: ஆர் எஸ் ஜெயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வீணா ரிசைட்டல் வித் அன் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Veena recital by R. S. Jayalakshmi. She was accompanied on the Mridangam by Thiruvidai Marudur S. Shankaran and on the Gattam by Ernakulam S. Ramakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime,

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி தியாகராஜன் அவர்கள் வயலின், திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், வி நாகராஜன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி விஸ்வநாதன். ஹி இஸ் அகாம்பனிட் பை Shri V. Thyagarajan on the violin, Tiruchi Shri Shankaran on the mridangam, and Shri V. Nagarajan on the kanjira. Nigashil mudalil, Kaviriyum, Tanjavur Ponnaiya Pillai iyatriyadu, Ashta Raga Malika, Kanthachaputalam. The concert begins with Kaviriyum, written by Tanjavur Ponnaiya Pillai, in Ashta Raga Malika, set to Kanthachaputalam.

இனி ஸ்ரீ காமாட்சி திருவாரூர் ராமசாமி பிள்ளை பாடல் வசந்தாராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ காமாட்சி ரிட்டன் பை திருவாரூர் ராமசாமி பிள்ளை இன் ராக் வசந்தா செட் டு ஆதிதாள்.

இனி யக்யாதுலு தியாகராஜர் கீர்த்தனை ஜெய மனோகரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு யக்யாதுலு கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஜெய மனோகரி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி தியாகராஜன் அவர்கள் வயலின், திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், வி நாகராஜன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி விஸ்வநாதன். He is accompanied by Shri V. Thyagarajan on the violin, Tiruchi Shri Shankaran on the mridangam, and Shri V. Nagarajan on the kanjira. Ini, Aadinadu Eppadiyo, Muthuthandavar Paadal, Kalyani Ragam, Aadithaalam. Listen now to Aadinadu Eppadiyo, written by Muthuthandavar, composed in Rag Kalyani, set to Aadithaal.

நிகழ்ச்சியில் நிறைவாக மாதரே வேதநாயகம் பிள்ளை பாடல் கமாஸ் ராகம் ஆதிதாளம். The concert concludes with Madare, written by Vedanayagam Pillai, in Rag Kamas, set to Aditaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி தியாகராஜன் அவர்கள் வயலின், திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், வி நாகராஜன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You were listening to a flute recital by Shri T. Viswanathan. He was accompanied by Shri V. Thyagarajan on the violin, Tiruchi Shri Shankaran on the mridangam, and Shri V. Nagarajan on the kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.